அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. 94.6 98.2 மெகாஹெர்ட்ஸ் 90.96 98.2 கேப்பன்பள்ளி வரிசைகளிலும் காலை தோறும் 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் தேனி சரகம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. வழக்கமாக காலை தோறும் இதே இடத்திலே சேனலில் உங்களின் வழக்கங்கள் விருப்பமான இனிய பாடல்களை நாம் அன்புடன் வழங்குகின்றோம். இன்றைக்கு புதன்கிழமை ஜூன் மாதம் 17ஆம் தேதி. கடந்த காலத்தை நினைத்து வாழ வேண்டாம், எதிர்காலத்தை நினைத்து கனவும் காண வேண்டாம். இந்த தருணத்தை மனதில் கவனித்திருங்கள். வாழ்க்கை அழகானது,

இன்று காலை சிந்தனை. வாழ்க்கையில் எத்தனையோ பெரிய கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இவையெல்லாம் வந்தாலும் ஊக்கப்படுத்தவும் உன்னால் முடியும் என்று கூறவும் ஓர் உறவு இருந்தாலே போதும், நம்மிடம் தோல்வி கூட தோற்றுப்போகும்.

0: தாங்குதால் ஞாபகம் ஞாபகம் மெமரிஸ் உன் நினைவில்
1: 1990 ஜூலை மாதத்தில் 12 தேதிக்கு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். படத்தின் பெயர் கிழக்கு வாசல். இயக்குனர் ஆர் வி உதயகுமார், அவதைக்கு திரைப்படத்தில் நடிகர் கார்த்திக், நடிகை ரேவதி மற்றும் நடிகை குஷ்பு ஆகியோரும் இந்த திரைப்படத்தின் முக்கிய பாத்திரங்களில் நடித்திருந்தனர். இந்த திரைப்படத்தை சிமத்தவர் சென்னியான இளையராஜா அவர்கள். பாட்டுக்கு குரல் தந்தவர் காலஞ்சென்ற டாக்டர் பத்மஸ்ரீ எஸ் பாலசுப்ரமணியம் அவர்கள்.

ஒருவர் எல்லா நல்ல செயல்களையும் செய்யாமல் இருந்தாலும் பிறரை பற்றி அவர்கள் இல்லாத இடத்தில் குறை கூறாமல் இருந்தால் அது மிகப்பெரிய நற்பண்பாகும். புறம் கூறாமல் இருப்பது நல்ல மனிதனின் அடையாளம். Even if a person does not perform many virtuous deeds, it is still good if people can say, he never speaks ill or was behind the back.

0: அனைவருக்கும் எமது ஆளும் ஃப்ரீவாந்தோடியில் இந்த அதிகாலையில் வழக்கமாக வருக வருக என்று அன்புடன் நாம் நல் வரவிருக்கிறோம். சரி, நீங்கள் நல்ல இருக்கீர்களா? நீங்கள் யாவரும் நலம் என்று நம்புகின்றோம். மேலும் இந்த குளிர்காலத்தில் சூரியன் ஆல்ரெடி உடைக்கின்றது. மேலும் இட்ஸ் ஆல்ரெடி 7:25 இந்த மார்னிங். இந்த அதிகாலையில் எங்கு போனாலும் பற்ற மணிக்கு போக, மேலும் இந்த நாள் மகிழ்வான நாளாக அமையின் இனிய நல்வாட்டுக்கள்.
1: Free, Vanuli. Free, Vanuli.

இனிய புதன்கிழமை காலை பொழுதின் இனிய வாட்டுக்கள் உங்கள் இடையங்கள் இசையாலும் உற்சாகத்தாலும் நல்ல சிந்தனைகளாலும் நிரப்ப வந்திருக்கிறது உங்கள் விருப்பமான ஆழம் ஃப்ரீ வானொலி சிறப்பான நிகழ்ச்சி. மேலும் இன்றைக்கு வாரத்தின் நடுப்பகுதி அல்லவா, இதுவரை நீங்கள் செய்த முயற்சிகளை பாராட்டுங்கள். இன்னும் அடைய வேண்டிய இலக்குகள் இருந்தால் இன்று அதற்கான புதிய உற்சாகத்துடன் முன்னிறுங்கள். ஒவ்வொரு சூரிய உதயமும் நமக்கு சொல்வது ஒன்று, நேற்றும் முடிந்தது என்று ஒரு புதிய வாய்ப்பு.

0: அவன் வாரத்தின் நடுப்பகுடி இன்றைய புதன்கிழமை சிலருக்கு விலை அதிகமாக இருக்கலாம். சிலர் பள்ளி கல்லூரிக்கு தயாராகி கொண்டிருக்கலாம். சிலர் தங்கள் தொழிலை தொடங்கி கொண்டிருக்கலாம். நீங்கள் எங்கு இருந்தாலும் எதை செய்தாலும் இந்த நாள் உங்களுக்கு வெற்றியும் மன நிறைவும் தரட்டும். நாம் ஒவ்வொரு நாளும் பலரை சந்திக்கின்றோம். ஆனால் நம்முடைய ஓர் இனிய புன்னகை, ஓர் அன்பான வார்த்தை, ஒரு சிறிய உதவி கூட ஒருவரின் நாளை மாற்றும் சக்தி கொண்டது. ஆகவே இன்று யாராயாவது பாராட்டுங்கள், நன்றி சொல்லுங்கள், அன்பை பகிருங்கள்.
1: Free, only.

நேற்று என்பது அனுபவம், நாளை என்பது நம்பிக்கை, இன்றைக்கு என்பது இறைவன் கொடுத்த பரிசு. அதை மகிழ்ச்சி உணர்ந்து வாழ்வோம். இசை உங்கள் மனதை இலகுவாக்கட்டும், மகிழ்ச்சி உங்கள் நாளை நிறைவாக்கட்டும்.

0: many more happy returns of the day.
1: இன்றைக்கு புதன்கிழமை ஜூன் மாதம் 17ஆம் தேதி அடுத்த பாடலில் நம் ஷாமணி ஊரை சேர்ந்த பேபி லட்சணா தனது பிறந்தாட்டை நம் அன்புடன் வணங்குகின்றோம். அப்ப அவையில் பரமேஷ், பமேலா, ஈசன், ஊர்வசி, ஜெய், மானிஷா, செல்வி, கிருஷ், கேதான் ஆகியோரின் சார்பில் பாட்டுக்களை கூறுகிறார்கள். இதே பாட்டை நாம் வாக்கு வசிக்கும் ஜுவல் வாக்கு வசிக்கும் ஸ்ரீ கெலியா ராசன் தனது பிறந்தாட்டை நாம் அன்புடன் வடகேகின்றோம். அம்மா பல்லவி, அப்ப தனேஷ், அம்மாய் மனோத, தத்த தாசன், மம்மன் உவன், யுவிலா, அம்மாய் அம்பாள், தத்த தேவன் வாடி, சமீலா, மாலினி, குமரன், அஞ்சினி, அனுராவ், ஃபி ரமானோஜன், ராசந்தி ராமசுவாமி, மருதை, துகாராம், லட்சுமண பிள்ளை, மேலும் செல்வினா, வள்ளி ஆகியோரின் சார்பில் வடுக்களை கூறுகின்றார்கள். இதே பாட்டை நாம் பிச்சுபா ஒரு சேர்ந்த

மாதேவன் தனது பிறநாட்டிய நமன்புடன் முடங்குகிறோம். மச்சிமி அப்பஸ்பாய் விகன் அமைதி செல்வி வேடகன் கார்த்திகேயன் விடயன் ஆகியோரின் சார்பில் வட்டுக்கடை கூறுகிறார்கள். இன்றும் புவானோ மேபாக ஊரைச் சேர்ந்த திருமதி கோவிந்தம்மா முனிசுவாமி அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். மேலும் மணி மல்லிகை வினோதா அழகன் சாந்தி ஜெயதன் முனிசுவாமி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பில் வட்டுக்களை கூறுகிறார்கள். இன்றும் மேபாக ஊரைச் சேர்ந்த திருமதி தேவி இரமசுவாமி அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். மேலும் சிவன் மணி சச்சுதா புஷ்பா பாலா ஆகியோரின் சார்பிலும் நல்வாட்டுக்களை கூறுகிறார்கள்.

சிறப்பங்கத்தப்படனே நாம் முகசூரை சேர்ந்த வாசன் குப்பன் தனது பிறந்தாட்டி நம்ம அன்புடன் வடகிகிடும் பத்மினி ஜென்சன் லியானா ஜீவன் மேலும் மாயவன் மலன் ருடிஷ் ஜாய்வன் கோவி விமி ஓசல் ஆகியோர் பம்புடன் தான் ஆகியோரின் சார்பிலும் நல்வாட்டுக்களை கூறுகின்றார்கள்.

நம்பர்களே, உங்கள் நாள் முழுவதும் நிகழ்ச்சி மகிழ்ச்சி நிம்மதி நல்ல ஆரோக்கியம் மற்றும் வெற்றிகள் நிரம்படியாக அமையட்டும். சிறிய அன்பும் இனிய புன்னகையும் நல்ல வார்த்தைகளும் ஒருவரின் நாளையே அழகாக்கும் என்பதை மறந்துவிடார்கள். கண்டிப்பாக நாளுக்கு இதே ஆளும் இதே இடத்தில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.